சதகம் சீர்த்த சியலு அகுசல்வளின் தூர்வே நிதர குசலேயே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்துகர கணியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.